0: 中华苏的落座跌当妥当欧元天钢的委员，中国建军撤销停座免去跌当七列欧元天钢的委员，中华苏的落座就借建军八百欧元天钢的委员，中华苏的落座难道南洋人别也拿错别委员，别让院长就借落座的委员，中华铁板人心给西面联系七天欧元天钢的委员，中华苏的落座彻底贴在欧元天钢的委员所的坚持信誉。空间安全所新建人把他结合给代表团队到前来接种送去他上边缘了。空了可以让院长参与了这个其他人把送不他。中国美丽苏的落座美丽苏的他免在参与了这个其他人把送不他越近。可以让院长美满面看给温暖两天把他积极面对面部培养面部连接住国定别上面部所给实际参与他越。空了他都平常平路苏的落前他平常六千苏的路边给平常给颜色给实际参与样特别
1: 给了刚才同样给了跟着学习的听上去作为处理的闽南给的作为拆迁是你们的作为科学亚洲亚洲主题但这个场面得当的就东南亚的这个书籍主义是吧得当的都是电视主义但是我们白亚国的生活都当然别的上去这些国门就红了呀那么你就是这样旅行那个多了那旅游定义啊，那些跌宕送进来都是在这住完了。但你听说说就能出去开的是呢？没看见，人家跌宕呀，就突然那差别见识那么多，跌宕呀，甚至差差是那么多。但所有这里啊，这属地是买得不到，如果你做的继续全面呢，晚上那么上这地送给他这个啥些这个是吧？地送给面子是那么价格钱呢？保险平时是吧？顶这些这个单呢也给能出的嘛，不是通用的多。一定就给那地送给面子都说，地送给啥些这个都说，面能行给他这。Penu, Tedalia Penu, Tedalia, Tedalia, Yoribekin.
2: Nangde, the one nagge, catch him, Rishal, and so things, Jizo Yonge, Chuze, the Tor Chimbata, Mimamuji, so good they dang the cheto, then the song, Mia in a disung, Seju, the Mamuji, Chun, and you are. Taine, the Chudus and Sandy Shinja Dick to Mabe in the Church Abata, Yamna Chui, Noche, and Nizu Mamuji, her yore. So the Tito Langone, and the subsurf language, Rishal.
1: 现
2: 在很多的可这些学生呢，按照地送给面堂地送给啥家生的，引进给爷爷过这个一下。等提过了，很多的我地送给面，地送给啥家生的，啥家明白了，面明白，提起过来了。
1: 都是这，
2: 都是这，得引进给的看要不这也能就得改进么一下。刚才听说春节的了。中间忙不这个面大，实际过这一切，你最忙不就是好多，地多了是不是难？但是那没三个年头多了，没看见了，的确够远了。俺说从这头那个听声忙都忙住远了，但地多了没三个没看见的，没三个年头多了，真的确够远了。但的没三个没看是呢，跟那监管。那么就啥家忙过缺没多吧？俺就啥家同桌缺钱，说不要出去，你怎么来干了？俺就得送给啥家地主，可是难了，这个月。但原来七八穷的，俺就没干能行的。那么就给谁的同桌忙过缺没多个子，也不过来呀，得送给面地主。这边呢，钱这个都准备面地主，得送给啥家地主。这边呢，不过茶弄脱了。看到有了，然后他从最多的记得，但你那说不定看到什么，俺就能就，姑苏地当明白，说过交战明白，从这来，能就跟谁的推荐区别，结果给俺就说不给的初年的地当多了，大大可是没用的，搞不得，你说啥子地主去哪呢？而且的。选这个女的，地主听过来，来了。我爹这么些，俺做没唱个地送给地去过不成，年吧要嘛。
1: 那是给他三百多送呢，他给他送他哪里？他地送给面子是的，地送给啥子都说，做起可少些了，完了。
2: 嗯。
1: 这人对天上给俺做稍微空气的短些说明了给他，这可说嘞，他地送给面子都说，求雅给他这九年日期，给他可是能对。
2: 别那俺做所谓那了，看这个每当面你最拥有的，他别那。没他们一直弄车都是呢，价格就用下这，该用查下，那用查下，然后维生素是一个嘞，我提这用查是就是呢，天天天天地主可是价格要的，然后我提多了俺就，地可是地价对呢也不要的，但因为地可是军队是呢，引进给所谓其他个南大的哈可别蒙西多了，其他个明白用那那养了七年的数据给看见，同时做短个我了，确保蛮多。那群众的面听着确保呢，俺就长嘛 rāngmio ki chūbi nā kā jīg cē lē gāyāba khuñcā yungduwa bē nā gāi suan yī māng chāng dā dāg dā dēng mā rē nā dā gāi dā sīng ngā zū chū jū dī jī māng chāng nē yā khuola yā thūg nē zū dēng yuwa rē kā sā nā tāng nyum jī gug yuwa rē dā dē gui dū zā nā jīng nē ngā zū nē dā dē mēn bā dā cē lē gā chū jū gā kē jēn dā tōng zū rā chī bā dā nī nē Mangang la pie che, mang di dekje tingye nang ne, chak nang dekje che ne, kirang kagi nyung cha to, kada kusab che go go. O tingde che nang na, hen yabu yor sun du.
1: Dan namgyu ngan zungu ne cha cha bina, namgyu da gyan la sun sun, na tsuwe chul ya, ngan zui chi tsukyu mandang bar ba, tsukyu gai ina di tsukyu da wei sheng su sinye zibru yor bar. Tingde mandang min chi ina, ani chi di pishu dam sun su ba. Tingde namgyu ngan zui tsuwe chul ya, tsukyu ting zui chi mandang di kundi sa go chi go rin. Sugo nam zui chi kada yor bin.
2: That the ngazu sogwe nang la chuju di ngazu la miss gan de chu chonya che bla chu di chuju gi ri che wa sum dang chung sum si gi wa re chung sum nang la an de wi sen su si gi ra la wa chuju ju de ge wi sen su zhi rong xing wi sen su de shui rong xing wi sen su so du se ka ni le yi ge wa re wo de zo ma dang me na te ne me dang be nie zui ge guo le ne da me da wo teng yi wa re be na ngazu chung de zo na Pyaachya taa tingsaan mi nyu nyu la ngam ngan zu nga raya yung nyu ya chung du zana kaansa na wishan su A da D singan zung nyung cha bay diyong ye maang zheng si gong mu mik jiyam hei doang zheng la o tong zu saan yin na wishan su A da D zheng zu kusab chen na ten zhiyu ya raya taa pina tingsaan taa ngam yin na suwe chu zay mawa yin du zana mi maang wo zhe ping shu chik do la kaansa song cha si bay na za singan zhi Tā tī kānsa nā, ngā tsū jā kī yū tī nyūng chā bīyā jīng kī, tī nī tī tāng kī mā rī. Tā tī yī ndū tsā nā, pīng shū sī, sōng tā sī tī nā tsā yu mī nā, māng kāng lā pī chā, jā kī yū tī, shū sā sū, shū chāng kū tā, tī kī sī chā, tī nī kī rāng nā lā, tāng kī yu mī, rā lō, tī kī sī kī yu rī. Tī mā bīyā yā, tsū jū shiān tā bī chā shiān nā, ngā tsū wū shēng sū bī sī kī rā lī, bī kī tsū jū shuān nyū mī nā, kai nang la burdo tun ye, zi la ma ju ye, hori de, o tinte suan tun
1: me. Daga jing de kui yang zi
2: zi. O, kui yang, kui yang, kui yang. Tinte la ma ngang pen wana, o, ka zi wu sheng su bi kusab chi gita. O, tinte suan ye, ngan zui nye da da tun mo che, tonto changma ngan zui ma ngang la tia bi na, changma kusab chi ye yuwa de la. Ma ngang cha nang dek je chan kusab chi ye yuwa.
1: Ranzu suyo chu liya, da xia dang mar da du su saya mang bur ba. Di indi ka zi, ngobze ge zhik de mang zi su, ngobze zhik ma se bi na wu sheng su kar sa zi deng ma rizh, di kar zi gina wu sheng su.
2: Zi zi la. Da dang ya shu gang de wu sheng su la ti yuwa ra, su ju nang la, ka ni yu zhi rong xing wu sheng su si na, wu sheng su A da D da E si ngan min do la. Di jia chang ma zhi rong xing wu sheng su si. Mang jia yung gong di, nga zu so gu rang ge suang jia che ba, zang ma yin be, nga zu ma da xia da si ngan, nga zu na ci ge ju nang la, tong zu mang bu yuwa ra. Da, an da shu be shu cai nang la, hen na nga zu shu rong xing wu sheng su si, wu sheng su C da B da, bī zhū wī shēng sū sī sī ngā, o tē jē māng chē cē yā gā nā rā yuwa rā. Chā yō tā tōng zhō ngā zhō yā ngā ngā zhō tā tīng sā, chū yō chū zhē ngō nā mē tā wē nē zhō yuwa mā rā. Tā yō nā kā lā chū yā ngā tō rā mā xē rā ngā zhō tā kvā tō pio rā, lū tī māng mō chē kā chē tā kvā xē rā gā wā nā ngā
1: rā.
2: O tē chē yā tē jē, xē rā gā wā tē jē wī shēng sū, zhī rōng xīng sū wī shēng sū, nē sī kā tī tā, yī tā sī ngā tō zhō nyōng mā chā wā chē. Tī nyam nyung chā, shui rung xīng wī shēng sū, wī shēng sū zī dā bī zū wī shēng sū xīng, o tī dā nyung chā wā. Tā yāng kā chī xā jīya chū yu mā, shū cāi kū jīya chū guā rā, shū cāi nāng nā yu bē bī dā sī sī dā zūng gu yuā rā. Tā yā nā kē rāng lā yā nā A dā dī sī ngā dā, zhī rung xīng yung yā dā jā nyung chā nā, hē wā nī zū dā jā lā wā yuā rā.
1: Tā xā lā jī tū nyam chē dā kē sū
2: mā? Tū nyam chē mā 王伯拿了七大营养送四个月了，提拿了这种性卫生素、水溶性卫生素、这个就弄个就，这个就，天天很多球，很多吃了这个吃啊，我得这三个三个月了，他这没准备这个，还能平时进用下、暖用下，那这提破下、内用下，我得忙不着呢，这样这个现在别去现场别叫人送多了。民俗部儿，群众自救卡就送咱们一个不提他，此刻能图修图别自救他。 联系去退休特别出去时，看你所要求。这样，退休时不定马当为能追求呢？天里接当前呢，所归呢，出去马当为那天他堂就我前不约。别恰下呢，明了感谢老板呢，出去A马当为大银不堂，刚别人家就老呢，出去D马当为大银吧。天呢，马下老呢，出去B马当为大银吧。
3: 给了差点不疼，年过